பல்லவரெந்தும் எனிதுனீம் போர்தே எனி தனுபத்தேயனுவர் எனிதுனீம் கெலிதையந்தெனரு பல்லவரெந்தும் எனிதுனீம் போர்தே எனி தனுபத்தேயனுவர் ಗಣನೆ ಸಲುವುದು ತೋರ್ದ ಪೌರುಷಕ್ಕೆ ಜಯಕಲ್ಲ ದಿನ ದಿನದ ಗರಡಿ ಇದು ಮಂಕುತಿಮ್ಮ. ಗಣನೆ ಸಲುವುದು ತೋರ್ದ ಪೌರುಷಕ್ಕೆ ಜಯಕಲ್ಲ ದಿನ ದಿನದ ಗರಡಿ ಇದು ಮಂಕುತಿಮ್ಮ.